0: தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல்
1: லவ் லவ் லவ்.

0: கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக.
1: குற்றமர கற்று அதன்படி நிற்க வேண்டும்.
2: Whatever you learn, learn it flawlessly. Then practice it and live by it.
0: எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு.
1: எண்ணும் எழுத்தும் கண் ஆகும்.
2: Numbers and letters are like two discerning eyes by which to make the best of life.
0: உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்.
1: மகிழ்ந்து கூடி ஏக்கத்துடன் பிரிவர் புலமையாளர்.
2: Learned poets meet with great joy and part with heavy hearts full of good memories.
0: தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு.
1: கற்க கற்க அறிவு ஊற்றாய் பெருகும்.
2: The well springs as you dig deep. So with good education, knowledge gets deeper and wider.
0: யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு.
1: கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. இறக்கும் வரை கற்றலே நன்று.
2: For the truly learned, every land and town is his own. This is why we should keep learning until death.

give me a, let's take a selfie for love, give me a.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துரல் என்ன, எங்கேதான் சென்றாயோ இப்போது வந்தாய்.

0: In search of true love, good luck. Good luck.
1: காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய் காதல் என்றால் good luck.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? ஹிந்தி ஹீரோயின் சூப்பர்ல
2: பேர் என்ன சார்?
1: கத்ரினா கைஃப்.
3: அத விடுங்க சார், அங்கிட்டு பாத்தீங்களா, உங்களை மாதிரியா ஏட்டையா கட்டப்புல சும்மா நட்டுன்னு இருக்கனா?
2: போட்டனா ஏட்டையா யாரு, எஸ்பி யாருன்னு கூட தெரியல, நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா, நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா?
1: ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா விக்ரம்ல உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு.
3: அதாரு மாப்ள
1: சரிகமா பத்னி சார், திஸ் இஸ் டிஎஸ்பி
3: சார். மேல கை வைக்காதீங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது.
2: சங்கமா?
0: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

0: மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அகுதின்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி.
1: நல்லாட்சியே மன்னனுக்கு நிலைத்த புகழ் தரும்.
2: Just rule brings enduring glory to a king. An unjust ruler dims his fame.
0: முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல்.
1: மன்னன் நீதிமுறை தவறினால் பருவமழை பெய்யாது.
2: When the king fails in just and righteous rule, seasons will come at the wrong time and rains will fail.
0: கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அகுதிலார் உண்மை நிலக்குப் பொறை.
1: இரக்கமே உலக இயல்பு, இரக்கமற்றவர் மண்ணுக்கு சுமை.
2: The world exists and functions on the strength of compassionate people. Those without compassion are a burden for the earth.
0: பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண்.
1: பண் பொருந்தாதது பாடல் இல்லை, கருணை இல்லாதது கண் இல்லை.
2: Eyes that lack compassion are like an out-of-tune song.
0: கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண் என்று உணரப்படும்.
1: கருணையில்லா கண் புண்ணே.
2: Gracious compassion is the ornament of eyes. Without it, eyes are like a pair of sores on the face.
0: மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர்.
1: இரக்கமில்லா கண்ணுடையோர் மரத்தினை போன்றோர்.
2: Those who do not radiate compassion from their eyes are like dead trees fixed to the earth.
0: பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்.
1: நற்பண்பாளர் அறிந்தே துன்பம் ஏற்பர்.
2: Exemplary graciousness is like even drinking a cup of the foulest tasting liquid if it is offered by friends.

உள்ளமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பெரியோர்களே, அதாகப்பட்டது. கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன், அதாவது 910 ரூபாய் சம்பளக்காரன், சக தொழிலாளர்கள் எல்லாம் ஃபேக்டரி கேட்டிலே நின்று சம்பளத்தை உசத்தி கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கையிலே அவர்களுக்கெல்லாம் கடுக்கா கொடுத்து விட்டு மிட்டுக்கா போகிறான்.
1: எங்க போறான்?
0: போகும்போதே எங்க போறான்னு கேட்டா உருப்பிடுமா அவன்? டாபடிக்க ஓடி போகிறான்.

0: என்னன்னு போய் கேளுடா.
1: அவங்களுக்கு நாம கூட்டி கொடுக்கணுமா?
0: அடி செருப்பா.
1: ஐயய்யய்யய்ய, அது இல்லைங்கய்யா, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணுமா?
0: ஓ,
2: கொடுக்க முடிந்தது 910 தான், கொடுக்க முடியாது நீ ஒரு பைசா சேர்த்துதான்.
3: இவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க முதலாளி?

0: மல்டிநேஷனல் கம்பெனியோட அவங்க நாட்டில இருந்து ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு அனுப்புவா. இறக்குமதி பண்றோம், ரிஃபைன் பண்றோம், பேக் பண்றோம், பிராண்ட் பண்றோம், மார்க்கெட் பண்றோம்.
1: மார்க்கெட்டிங் ஸ்கோப் இல்லனா வாங்குவோம் உத. இறக்குமதி பண்ண போவது எதை?
0: டீ.
1: என்னது?
0: தேயிலை.
1: அது சரி,
0: அது சரி. ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு? அந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்கார காக்கா கடி கடிச்சு தருவான். 40% நமக்கு, 60% அவனுக்கு.
1: அப்போ உள்ளூர் தேயிலை விவசாயிகளோட கதி?
2: அவங்க எக்கடு கேட்டா நமக்கு என்ன? நமக்கு நம்ம வெளிநாட்டு முதலாளிங்க தான் முக்கியம், அவங்களால கிடைக்கிற லாபம் முக்கியம்.
3: சதுரங்க ஆட்டத்திலே முதலாளிகள் காய் நகர்த்த தொழிலாளிகள் கைகள் என்ன பூ பறிக்குமா இல்லை காய் பொறுக்குமா?
4: கரைகள் தூங்க விரும்பினாலும் அலைகள் விடுவதில்லை, விடுவதில்லை. மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை, விடுவதில்லை. ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லை, விடுவதில்லை, விடுவதில்லை, விடுவதில்லை.
0: சொடுக்கிவிட்டா எங்கிருந்தோ சாட்டைய, சுத்தி விட்டா பம்பரமா நாட்டையே. சூட்சம கயிறு எங்கிருந்து நீளுது?
5: அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே.
6: நமக்கு ஒத்தாசைக்கு ஆள் இருக்கிறான்.
7: நாம தனிமரம் இல்ல, தோப்பு
8: வைக்க போறோம் பாரு. ஆப்பு.
0: நமக்கு தேவை நல்லதொரு முடிவு. இந்த நாடகத்துல மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் தான் நல்ல முடிவு வேணும்னா நாடகக்காரன் நாங்க மட்டும் மனசு வச்சா போதாது. நான், நீ, அவர், இவர், அவங்க, இவங்க, அது நாடகத்தை கெடுத்துக்கிட்டு ஹாரன் அடிச்சுட்டு கார்ல குறுக்க போறாங்களே இவங்க, நாம எல்லாரும் மனசு வைக்கணும், முடிவு எடுக்கணும்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு.
2: அன்பின் ஆர்வம் நட்பாய் வளரும்.
3: Attraction and affection born out of love will find its fruition in beautiful friendship.
1: அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் அறியார், மரத்திற்கும் அகுதே துணை.
2: அறத்திற்கும் மரத்திற்கும் அன்பே துணை.
3: Love is at the root of righteousness, valor and courage.
1: அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று.
2: அன்பில்லாத மனம் பாலை நிலத்து பட்ட மரம்.
3: A green leafy tree will not sprout in a rocky desert. Likewise, a life without love will not flourish.
1: அன்பின் வழியது உயிர்நிலை, அகதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு.
2: அன்பே உயிர், அன்பு இல்லாதது வெறும் உடம்பு.
3: Love is the essential substance of life. Without love, we are only a collection of bones covered with skin.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

0: யார் சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாதா? இது வரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்க தான் ஃபேமஸ் பாடகி சியாமலா கௌரி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவியர் உலகம். பாவியர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லிடுவேன் வேண்டிக்கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கத்தரிக்காயில் தான் ஒரு டிஷ் கொண்டிருக்கிறேன். அதுவும் பச்சை கலர் கத்தரிக்காய். அதில் மஷ்ரூம் சேர்த்து ஒரு பிரட்டல் குழம்பு மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ரெசிபி கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதல் இந்த பச்சை கத்தரிக்காய். கத்தரிக்காய் வந்து நிறைய இருக்குது, வெரைட்டி. டார்க் பர்பிள், லைட் பர்பிள், அந்த பர்பிளில் கோடு விழுந்தது, பெரிய உருண்டை கத்தரிக்காய், இந்த பெரிய எக் பிளான்ட்னு சொல்கிற பெரிய சைஸ் கத்தரிக்காய், மற்றது பச்சை கத்தரிக்காய், ஈவன் அந்த வட்டுக்காயை கூட நாங்கள் வட்டு கத்தரிக்காய் தான் சொல்லுவோம், ஜப்பனீஸ் எக் பிளான்ட்னு சொல்லி அதை வந்து வட்டுக்காய் என்று சொல்கிறது. இதுகளெல்லாம் நிறைய சத்துக்களை அதில் வச்சுருக்குது. அதை விட நாங்கள் வேறு கத்திரிக்காய், இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய்கள் எல்லாம் வந்து சிலருக்கு அலர்ஜிக்காகும், அலர்ஜிக்காக கடிக்கும், இன்னும் சிலருக்கு தொண்டை அரிக்குமென்று சொல்லுவாங்க, கைகாலெல்லாம் அரிக்குமென்று சொல்லுவாங்க. இந்த வெள்ளை கத்திரிக்காய் இப்படியெல்லாம் இருக்குது, பச்சை வெள்ளை அண்டெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மற்ற பர்பிள் கலர் கத்திரிக்காயெல்லாம் சாப்பிடிக்கல. இந்த வெள்ளை கத்திரிக்காய் என்ன பச்சை கத்திரிக்காய் இதுகள் வந்து உங்களுக்கு உடம்புல அரிப்பு அந்த அலர்ஜிக் தன்மை வராது இது சாப்பிட்டீங்கன்னா. இந்த பச்சை கத்திரிக்காயை வலுதிலங்காய் என்று சொல்லுவாங்க. இந்த அலர்ஜிக் இல்லாத ஆக்கள், இந்த அலர்ஜிக்கான ஆக்கள் கூட இந்த கத்திரிக்காயை சாப்பிடலாம். இது உண்மையில் ஒரு நெய் மாதிரி இருக்கும், சமைச்சிங்கன்னா ஒரு நெய் மாதிரி அந்த அவ்வளவு நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். மற்றது வந்து இதில் அடங்கியிருக்கிற சத்துக்கள் வந்து மற்ற கத்திரிக்காயை விட ரொம்ப அதிகம். இது வந்து நோயாளிகள் கூட சாப்பிடலாம். அவ்வளவுக்கு உங்களுக்கு சுகரை கட்டுப்படுத்தும், மற்றது கொழுப்பு உங்களோட உடம்புல இருக்காமல் அதை அதிகம் படுத்தாமல் கட்டுக்களை வச்சுருக்கும். மற்றது இதில் ஏசிஇ என்ற சத்துக்கள் இருக்குது, அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி தொற்று நோய்கள்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு மிகவும் உதவி செய்யும். உண்மையில் கொழுப்பு குறையும்னு சொல்கிறாங்க, உடல் எடையை குறைக்கும். ஏன்னா கொழுப்பு குறைஞ்சதுனாலே உடல் எடை வந்து குறையும். மற்றது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறாங்களுக்கு, அந்த அது வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனை வந்து எங்களுக்கு செமிப்பாட்டால் தான் வரும். என்ன சாப்பாடு செமிக்காததால், அந்த செமிப்பாடு அடையாததால் தான் வயிற்றுக்களை பிரச்சனை வர்றது. அந்த வயிற்று பிரச்சனை வந்து தீர்க்கிறதுக்கும் அதில் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் உதவுமா நிறைய. மற்றது மூளையிட செயல்பாட்டையும் இது நிறைய கூட்டுமா. இதை விட இதில் இருக்கிற போலேட் துத்தநாகம் என்ற சத்துக்கள் வந்து நினைவாற்றலை மேம்படுத்துமா. இவ்வளவு விஷயமும் இந்த பச்சை கத்திரிக்காய்க்குள்ள இருக்குது. நான் நியூயோ அங்கே சிட்டிக்குள்ளே இருக்கும் வரைக்கும் இந்த பச்சை கத்திரிக்காய் இப்போவாவது தான் வரும். ஆனால் இங்கே நான் ரோச்செஸ்டருக்கு மூவ் பண்ணி வந்ததுலேருந்து டெய்லி காணலாம். கடைக்கு போனால் எப்போவுமே பச்சை கத்திரிக்காய் இருக்குது. அதுவும் விதவிதமாக வச்சுருக்கிறான், ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் பச்சை கலரில் வச்சுருக்கிறான் கடைகளில். அப்போ நிறைய கிடைக்குது, நாங்கள் நெடுக வாங்கி சமைக்கிறேன். நான் என்னென்னா எங்கள் அம்மா அவங்க வந்து ஊரில் இந்த பச்சை கத்திரிக்காய் நெடுக சமைப்பாங்க. ஏனென்று சொன்னால் ஒத்து வர்றதில்லை எனக்கு வந்து கத்திரிக்காய் வந்து உடனே தொட்டாலே எனக்கு கடிக்கும், அப்படியே இந்த கையெல்லாம் தடிக்கும் அந்த பர்பிள் கலர் கத்திரிக்காயை. ஆனால் அந்த பச்சை கத்திரிக்காயை சாப்பிட்டாலோ பச்சை கத்திரிக்காயை தொட்டாலோ எதுவுமே செய்கிற இல்லை எனக்கு. அப்போ அதுக்காகவே நெடுக அப்பா வந்து அதுதான் வாங்கி வருவேன். எங்கே கண்டாலும் அந்த பச்சை கத்திரிக்காய் வாங்கி வருவேன். மற்ற வீட்டிலேயும் நாங்கள் அது பயிர் செய்கிறது. வீட்டில் எங்களுக்கு தேவையான அளவுக்கு காணிங்களை நாங்கள் இருந்தால் நாங்கள் அதில் செய்கிறது. அப்போ நல்லா காய்க்கும், நிறைய காய்க்கும், நல்ல பயனுள்ள ஒரு காய் தான் அது. அதை கண்டிங்கன்னு சொன்னால் விடாமல் வாங்கி பிள்ளைகளுக்கு நிறைய கொடுங்க. ஏனென்றா மூளை வளர்ச்சிக்கும் நினைவாற்றலையும் பெருக்கிற சக்தி இதுக்கு இருக்குது. அதால நிறைய வாங்கி கொடுங்க, நாங்களும் வாங்கி சாப்பிடலாம் பெரிய ஆக்கலங்க. எங்களுக்கு மறதியாதுகள் வராமல் இருக்கிறதுக்கு வயசு போய்க்கல அது நல்ல உதவும். மற்றது கொலஸ்ட்ரோலை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும்னு சொல்லிக்கலாம். நாங்கள் இப்படியான காய்கறிகளை தான் நாங்கள் இதில் பார்த்து வாங்கி சாப்பிட வேணும். நிறைய வாங்கி சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கும் கொடுங்க. இப்போ அந்த கத்திரிக்காயை வச்சு செய்ய போகிற கறிக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். நான் வந்து ஒரு நாலு பேருக்கு அளவான ஒரு கறிக்கு தான் சொல்கிறேன். நல்ல பெரிய பச்சை கத்திரிக்காய், அல்லாட்டி மெல்லிய இந்த ரெண்டு சின்ன கத்திரிக்காய், ரெண்டு காணும் அல்லது ஒன்று பெருசன்னு சொன்னால் ஒன்று காணும். அடுத்து அதுக்கு மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம். அந்த பட்டன் மஷ்ரூம் ப்ரௌனாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. அது ஒரு ஒரு ஒரு எட்டு பத்து மஷ்ரூம். நல்ல பெரிய பம்பாய் வெங்காயம் உண்டு, அல்லாட்டி சின்ன வெங்காயம்னு சொன்னால் ஒரு 15-20 வெங்காயம் தேவைப்படும். உள்ளி ஒரு 4 பல்லு, தக்காளி உண்டு, கருவேப்பிலை ஒரு நட்டு, பழப்புளி ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன சீரகம், கடுகு, மற்றது வெந்தயம் இதுவளவும், கால் தேக்கரண்டி கால் தேக்கரண்டி, உப்பு சுவைக்கேற்ப, நல்லெண்ணெய் கட்டாயம், நல்லெண்ணெயில் தான் இது செய்யணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். நீங்கள் மற்ற எண்ணெயில் செய்யக்கலையும் இதில் செய்யக்கல நல்லெண்ணெய் விட்டு செய்யக்கலையும் வித்தியாசம் இருக்கும். நல்ல நல்லெண்ணெயில் செய்யுங்கோ, அது நல்லா இருக்கும். மற்றது மஞ்சத்தூள், கால் தேக்கரண்டி, கறி மிளகாத்தூள் ஒரு தேக்கரண்டி, காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி. நீங்கள் உரைப்பு கூட தேவை என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூளை அரைக்கரண்டி கூட்டலாம். அடுத்து பஜ்ஜி மிளகாய் உண்டு, இவ்வளோதான் தேவை. இப்போ செய்முறையை பார்ப்போம். இப்போ கத்தரிக்காயை நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஒரு விரல் அளவு நீளத்தில் அந்தளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கொள்ளுங்க. அந்த விரல் அளவு நீளத்துக்கு வெட்டிட்டு பிறகு அதை நீங்கள் நாலாக வெட்டுங்க. அந்த ஒரு ஒரு முழு கத்திரிக்காயை வெட்டினீங்கன்னு சொன்னால் ஒரு விரல் அளவு நீளத்தில் வெட்டிட்டு அதை நாலாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இது தக்கண்டு அவிஞ்சு கரைஞ்சிடும், அதால் அந்தளவு மொத்தம்தான் தேவை. அடுத்து வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. சின்ன வெங்காயம்டா ரெண்டு ரெண்டா நாலு நாளாக போட்டிங்கன்னா காணும். தக்காளியையும் வட்டி வெட்டி வச்சுக்கொள்ளுங்க, சின்ன சின்ன வட்டி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பாதியை மற்ற பாதியை முழுசாக வச்சுக்கொள்ளுங்க. இந்த கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக வச்சுக்கொள்ளுங்க. உள்ளியை நல்லா தட்டி வச்சுக்கொள்ளுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி தட்டி வச்சுக்கொள்ளுங்க. பழப்புளியை நல்லா ஒரு ட்ரையாக இருக்கக்கிளியை கழுவிட்டு அதை சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற விட்டுட்டு அதை புளிஞ்சு சாரம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அடி ஒட்டாத பாத்திரமாக வச்சுக்கொள்ளுங்க. நான்ஸ்டிக் சட்டியாக இருக்கட்டும் அல்லது நல்ல பழகின மண் சட்டியாண்டா ஒட்டாது. ஏன்னா அந்த கொஞ்சம் வதக்கிறதுக்கு ஒட்டுப்படாமல் இருக்கிறது தான் நல்லதுன்றது, அதை பொறிக்கிறையில் வதக்கிறது. இப்போ நீங்கள் வெங்காயத்தை அந்த அடுப்பில் சட்டியை வச்சுட்டு நீங்கள் சாதுவாக சட்டி நல்லா சூடாகட்டும். சட்டி சூடாகின அப்புறம் நல்லெண்ணியை விட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் கடுகு, சின்ன சீரகம், கடுகு போடுங்கோ. கடுகு பொறிச்சு பொறிஞ்சு வடிக்க தொடங்க, நல்லா கொதிக்க விட்டுட்டு போடாதீங்க. போட்டுட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ள சின்ன சீரகம் போடுங்க. சின்ன சீரகம் போட்டுட்டு இப்போ நீங்கள் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தையும் அந்த பச்சி மிளகாயையும் துண்டு துண்டாக வெட்டிட்டு போடுங்க. போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அதோட அரை வதங்கள் வரட்டும், அரை வதங்கள் வதங்கினா காணும். அதுக்குள்ள இந்த கத்தரிக்காயை போடுங்க. கத்தரிக்காயை போட்டுட்டு கத்தரிக்காயும் அப்படியே போடுங்க, வதங்கட்டும் கொஞ்சம். அப்படியே வதங்க உப்பு போடாதீங்கோ, ஏன்னா தண்ணி விடும். அப்படியே வதங்க விடுங்கோ, நல்லா நல்லா வதங்க விட்டுட்டு அது நல்லா வதங்கி உங்களுக்கு தெரியும் ஒரு அரை பதத்துக்கு கிட்ட வரும். அரைவாசு பதம் வந்தாலே காணும் கத்தரிக்காய்க்கு, ஏன்னா அது பிறகு கரைய தொடங்கிடும். அந்த நேரம் அதுக்குள்ளே உள்ளியையும் வெந்தயத்தையும் போடுங்கோ, கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்குங்க. வதங்கி வரக்கில் மஷ்ரூமை போடுங்கோ. மஷ்ரூமையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ ஒரு அளவு முக்கால் பதத்துக்கு வந்துடும் கத்திரிக்காய், வெங்காயமும் முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்துடும். அந்த நேரம் அதுக்குள்ளே மஞ்சள் தூளும் உப்பும் தக்காளி பழமும் போடுங்க. போட்டு அது இந்த சொப்பண்ணி வச்ச தக்காளி பழத்தையும் அந்த துண்டு துண்டாக வெட்டின தக்காளி பழத்தையும் போடுங்க. ஏன்னா அந்த சொப்பன் தக்காளி பழம் போட சொல்கிறது என்னத்துக்குன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வேறு நல்லா, அதையும் வதக்குங்க. நான் ஒரு இதோண்டு சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு ஒரு 7-8 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பை நல்லா சொப் பண்ணிட்டு அதோட ஒரு கைப்பிடி தேங்காய் பூ, அதையும் மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு, ஒரு கைப்பிடி தேங்காய் பூவையும் போடுங்க. போட்டு ரெண்டையும் நல்லா பசுந்தா அரைச்சிடுங்க. நல்ல மை மாதிரி இருக்கணும், நல்ல மை மாதிரி அரைச்சி அதுவும் இருக்கட்டும். இப்போ தக்காளியையும் போட்டு நல்லா பிரட்டுங்கோ. பிரட்டி கொண்டு இருக்கேக்கில் உப்பை டேஸ்ட் பாருங்கோ, உப்பு கரெக்டாக இருக்காண்டு பார்த்துட்டு உப்பு காணாட்டி நீங்கள் உப்பை போடுங்கோ. இந்த நேரம் மிளகாத்தூள் ரெண்டையும் போடுங்கோ. மிளகாத்தூளையும் போட்டு நல்லா பிரட்டுங்கோ. நல்லா அப்படிவா நெருப்பை குறைச்சி கொண்டு நல்லா பிரட்டுங்கோ. எல்லா கத்தரிக்காய் மஷ்ரூம் அதிலெல்லாம் நல்லா கோட் பண்ணட்டும். நல்லா கோட் பண்ணி அப்படியே விடுங்க, கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். நீங்கள் பிரட்டி பிரட்டி இருக்கணும். இந்த நேரம் நல்லா தண்டனை பழப்புளியை விடுங்க. பழப்புளியும் விட்டு நல்லா பச்சை மணம் போக கொதிக்க விடுங்க, பிரட்டி கொதிக்க விடுங்க. இதுக்கு வேறு தண்ணி தேவையில்லை. இந்த பழப்புளியும் இந்த தக்காளி தண்ணி அந்த மஷ்ரூம் உற தண்ணி கத்திரிக்காய் விட்ட தண்ணி அது அவ்வளவுமே காணும் அதுக்குள்ள. அது அப்படியே பிரட்டிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் நல்லா பிரண்டு நல்லா பச்சை மணம் எல்லாம் போக விட்ட பிறகு இந்த அரைச்சி வச்ச தேங்காய்ப்பூ முந்திரி சேர்த்த விழுது அதை போட்டுட்டு அந்த அரைச்ச கிண்ணத்துக்குள்ள மிக்சிக்கில் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அதை சுலாவிட்டு அதை விடுங்க. விட்டு நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வர விட்டோன்னு போட்டு நீங்கள் டேஸ்ட்டை பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா டேஸ்ட் வந்துட்டேன்னு சொன்னால் பாருங்கள், உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து நீங்கள் எதோ நீங்கள் விரும்பின இதோடையும் நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ வாசமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் எல்லாம் போட்ட அந்த கலர் வந்து அமேசிங்காக இருக்கும், பார்க்க நல்ல வடிவாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த ஒவ்வொரு மஷ்ரூமையும் நீங்கள் தூக்கி சாப்பிடக்கல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உப்பு புளியெல்லாம் மூறி சூப்பராக இருக்கும். அதோட அந்த காஷ்யூநட் தேங்காய் பூ எல்லாம் சொல்லி வேலையில் அந்த லெவலில் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி சிம்பிள் டிஷ் தான், ஆனால் நிறைய சத்துக்களையும் நிறைய நன்மைகளையும் தரக்கூடிய இந்த டிஷ்ஷை, இந்த டிஷ் தரும். இந்த டிஷ்ஷை நிறைய செய்து சாப்பிடுங்கோ. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கோ. உங்களோட அபிப்பிராயங்களை இந்த வானொலிக்கு தாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம் பெற்றுக்கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் பச்சை கத்தரிக்காயும் மஷ்ரூமும் சேர்ந்து ஒரு பிரட்டல் கறி செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியோ க்ரோச்சஸ்லிருந்து நான் மீன் லோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியோ க்ரோச்சஸ்டரில் இருந்து மீன் லோஜினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.
1: நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு கூதுகளிக்க மாலை

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: El mucho.
1: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது கேட்க வரைக்கும் சிறப்பு நிகழ்ச்சி டீ கடை. ஆமாங்க, டீ கடை. இந்த டீ கடை நிகழ்ச்சியில் கடகள பட பாடல்கள், அன்றாட நிகழ்வுகள் மற்றும் சிறந்த நகைச்சுவை துணுக்குகள் மற்றும் சிறுகதைகள் எல்லாமே இடம்பெறப்போகுது. நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

நம்மை தென்றலாய் தழுவி செல்லும் இனிமையான பாடல்களை கேட்க ஆவலாக இருக்கிறீர்களா? அதுவும் ஒரே இசையமைப்பாளரின் சிறந்த பாடல்களாக இருக்க வேண்டுமா? இதோ உங்களுக்காகவே ஒளிபரப்பாகிறது மாலை தென்றல். பசிபிக் கரையிலிருந்து நாள்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் புகழ்பெற்ற இசையமைப்பாளர்களின் இனிமையான பாடல்களை கேட்க தவறாதீர்கள். இந்த நிகழ்ச்சியை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ ஆப் மூலமாகவும் அல்லது இணையதளம் மூலமாகவும் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் பாடல்களை கேட்டு

0: அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
1: 600.
0: 600? சரி வா போகலாம்.
1: எல்லா வண்டியும் போயிடுச்சே.
0: எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாங்க, உன் வண்டிய கூப்பிடுறேன், வா போவோம்.
1: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு, இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
1: வரும் தம்பி, ஆனா வராது.
0: என்னடா அது, ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவோம்.
1: 650? வரும் ஆனா வராது.
0: அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த மாதிரி 700 தரையா, வாயா போலாம்.
1: 700?
0: என்ன
1: சரி போவோம்
0: அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்கே இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. குப்பல் அறிமா இருக்கு, இதுக்கு 700 கொடுத்தா ஏத்து வரோம். எல்லாம் நேரம்
1: பிடிக்கும் போது நாம என்ன பண்றது?
0: வேமா ஸ்டார்ட் பண்ணியா, போவோம்.
1: இங்கதானே இருந்து
0: கிளம்பும் போது சங்கு சத்தம். ஏயா என்ன செஞ்ச?
1: எவனோ விசில் அடிக்கிறான்.
0: விசிலா? இந்தாயா சங்கு சவுண்ட் சப்ப கிளிக்குது, இத போய் விசிலுங்கிற.
1: அவ்வளவு சத்தமாவா கேக்குது?
0: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னையா ஓட சொன்னா உருட்டுற?
1: டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும்.
0: டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு.
1: அது தெரியுது, பொதுவா சொன்ன.
0: நல்லா பொதுவா சொன்ன.
1: தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக தக தக தகனு மின்றீங்க.
0: எம்ஜிஆர் மாதிரி?
1: ஆமா.
0: கலரா?
1: ஆமா.
0: நானு?
1: ஆமா.
0: யோ பேசாம ஓட்டியா? எம்ஜிஆர் முன்ன பாத்துருக்கா இல்லையா?
1: என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு.
0: யோ பங்குனி வெளி பல்ல கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு.
1: அது தெரியுது, நான் நேத்து நடந்தத சொன்னேன்.
0: நல்லா நடந்துச்சு நேத்து
1: தம்பி. கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க.
0: எங்க கிளம்புறாங்க?
1: அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச குடியோட ஆரவாரமா வர்றாங்க.
0: அது மஞ்ச குடியா? மஞ்ச லாரி.
1: லாரியா?

0: அம்மா அம்மா ஐயோ வரு வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு இதானா அர்த்தம்? என்னை பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா? கண்ணு இல்லாத கவோரி பயல முழு கர கரப்பாம்பூச்சி மாதிரி கவுத்தி வச்சிருக்கானே பாவி.
1: இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ
2: தம்பி
1: இருக்கியா?
2: ஆறி போயிடுச்சா? போவோமா?
1: ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்து மறுபடியும் புறப்படலாமா கேக்குறீங்க? இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்பணம் அடுப்புல வச்சு ராஸ்கர். கண்ணு தெரியாத

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: அடக்க முடியலையே, அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல, பெல்லு.
1: அதான் நீ இருக்கல்ல.
0: நான் ஓரமா தான் இருக்கேன். கொங்காங்கோ திமிரு. இப்ப யாரு? ஐயோ, கரெக்டா இங்கே.
1: அம்மா கொஞ்சம் இறங்குமா?
0: ஓட்டு வண்டிய வச்சுக்கிட்டு என்ன கேட்ட பண்றாங்க சார்? இப்படியே மச மசம் நின்னுக்கு அப்படி சார், மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு? ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார்.
1: சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா?
0: என்ன ஹெல்ப்?
1: கொஞ்சம் வண்டி தள்ளுங்களேன்.
0: என்ன
1: சார்?
0: என்ன?
1: ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: ரொம்ப முக்கியம். போயா முதல்ல
2: தம்பி.
0: விட மாட்டேங்கிறாங்களே. இப்ப யாரு?
3: பப்ளிக் பிளேஸ்ல இப்படி எரும மாதிரி நின்னுக்கிட்டு நார் அடிச்சிட்டு இருக்கிற அறிவில்ல?
0: ஐயோ முடியலையா, முட்டிக்கிட்டு நிக்கிதே.
3: முட்டிக்கிட்டு இருந்தா இங்க வா, இங்க வா, இங்க வா.
0: என்ன?
3: இங்க வா. நீ தானே போலீஸ்காரனோட வந்த?
0: அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி.
3: அப்ப நீ?
0: நான் மங்கி சங்கி.
3: பேருங்களை பாரு, மங்கி சொங்கிட்டு. வண்டியில ஏறு.
0: நான் எதுக்கு வண்டியில ஏறனா?
3: மறைவான இடத்துல போய் இறக்கி விடுறேன், ஏறு.
0: உனக்கு எதுக்கு? உன் வேலையை பார்த்துட்டு போய். என்னங்கடா கர்ச்சிப்பையே கத்தி மாதிரி உருவுறீங்க? முடியலையே. நாங்க என்ன பண்ணப்பா?
3: முடியாது.
0: அட இப்படி ஆச்சுன்னு பாத்து.
3: முடியாது.
0: ஆட போகடா கொய்யாங்கோ.
3: என்ன சவுண்டு? இதோ டயர் கேர் வெடிச்சிருச்சா?
0: டயர்லாம் ஒண்ணு வெடிக்கல, டேங்க் வெடிச்சிருச்சு.
3: இது பெட்ரோல் டேங்கா?
0: பெட்ரோல் டேங்க் இல்லையா, யூரின் டேங்க்.
3: ஒழுங்கா வாட்டர் வாஷ் பண்ணி வண்டியை கொண்டாந்து குடுக்கற. இல்ல கொண்ட இருக்கும், மண்டை இருக்காது. கொய்யா.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

இது ஒன்றும் இல்ல. தொடரும்.

0: புதுசா
1: இல்ல பழசு?
0: நீ எதை சொல்ற?
1: நீ எதை கேக்குற?
0: நான் உன்ன கேட்டேன்.
1: நான் டிரெஸ் நினைச்ச.
0: டிரெஸ் பழசுங்கிறது நான் பத்தடி தூரத்திலிருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசு தானே?
1: ஆமா.
0: அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா?
1: எங்க எங்க?
2: ஏய் ஏய் ஏய் மிஸ்டர்,
0: அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்
3: சார்?
0: லெப்ட்ல சலீட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்?
2: நான் சார் சலீட் பண்ற ரைட் ஹேண்ட்.
1: ஓ சாரி சார்.
0: என்ன கத்தியில விளையாட்டு?
1: ஐயோ ரத்தம்.
0: என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தையெல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அதுபோக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ஏன் ரொம்ப வா?
1: ஒரு டவுட்.
0: என்ன?
1: உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க?
0: பாலோமி

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: 站！
1: 啊！
0: ரெண்டு வடை ஒரு டீ.
2: அச்சா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. யாரு கேலரி லவ் லெட்டர் கொடுத்துருக்காடா.
0: சரி, மெட்ராஸ் தான் எங்க தங்க, போன் நம்பர் கொடு.
2: இது வெறும் லெட்டர் இல்லடா, என் உயிர்டா.
0: இரு இரு இரு,
2: அடிக்கிறேன் கையில்.
0: என்னான்னு சொல்லு. லூசு பயலா, டேய் பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேரா? உள்ளுக்குள்ள ரத்த கலரின் ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். தம்பி டீ இன்ன வரல, தயங்காம சொல்ற. முடிஞ்சிருச்சு, இல்ல இனிய முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்?

0: இந்த அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, அமெரிக்க தமிழ் வானொலியோட எப்பொழுதும் இணைஞ்சிருங்க. ரேடியோ கார்டன் மற்றும் டியூனின் மூலமாகவும் தரவிறக்கம் செய்யப்படக்கூடிய செயலி மூலமாகவும் நீங்க அமெரிக்க தமிழ் வானொலியை எப்பொழுதும் கேட்டு பயிரலாம். நன்றி, நாளை சந்திப்போம். அதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர் VMS ராம்குமார். நன்றி, வணக்கம்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
2: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.
3: அகர முதல எழுத்தில்

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வழி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கண் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக, அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சாமை அறிவின்மை, அஞ்சத்தகும் செயலுக்கு அஞ்சுதல் அறிவுடவர் அறிவுடையவர் கடமை என்று, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவாள் தொழில் என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். உதாரணமாக, ஒருவன் பழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், ஆனால் போருக்கு செல்பவன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம், ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து, அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று, அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை, ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சறுக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து, ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும்பொழுது, உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது, ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜிஇ போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று
ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல் அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார். மன்னனைப் போலவே நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை அறிவும் தேவை. கல்வி வேறு அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறி உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். மொகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்த பொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது, ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர் காமராஜர் பெரியார் கொண்ட தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை.
அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும், நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வலியார்க்குன்றுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும், ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாணர்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று. அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பான்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை

ஜீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்டர் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து, காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூறமாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2000 கோடி. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து, செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொருத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவி அறிவுரு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவி மடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திருத்தி கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரலாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசனை

வாசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணைக்கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை. ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும் தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அகுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும் பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது.
காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்புதான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தம் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவரவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள் https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவி மடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: இன்னையோட ஓனர் மிஸ் ஆகி 15 நாள் ஆகுது. எங்க போனாரோ, எங்க இருக்காரோ?
2: கல்யாணம் காட்சி குழந்தை குட்டின்னு இருந்தா குடும்பம் ஞாபகம் இருக்கும். பேச்சுலர் தானே, எங்க சுத்திட்டு இருக்காரோ?
3: கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம்னு பேப்பர்ல போடலாமா?
1: டேய் உனக்க, அந்த ஆளு காணா போனா என்னடா? அடுத்த ஓனர் யாரு? டேய் வாயத்தர சொல்லுடா.
2: நீங்களா? டேய் அண்ணா ஓனர் ஆயிட்ட, அடுத்த மேனேஜர் யாருடா?
3: நான் தான். நீதான்
4: என்ன? டேய் ஒரு 15 நாள் ஆள் ஊர்ல இல்லைன்னா அவ்வளவு என் இடத்த பிடிக்க பாக்குறீங்க.
0: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

இப்ப ஹார்ன் அடிக்கிற? நேத்து ஏன் என்ன பார்க்க வரல? உனக்கு என்ன விட முக்கியமா தான் நிறைய இருக்குது. இனிமே என் பின்னாடி சுத்துனேன்

0: கலை, கலை ஒரு நிமிஷம்.
1: எனக்கு
0: நான் மட்டும் தாண்டி பிடிக்கும்.
1: நம்பிட்டேன்.
2: டேய், உங்களுக்கு தானே பேசுறேன், உனக்கு என்னதான் வேணும்?
1: நீ தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா?
2: அப்ப வா, வந்து பைக்கில் உட்காரு, அப்பதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

தமிழ்தேச உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உழைத்தவர்களை, போராடியவர்களை காலம் காலமாக தமிழர்கள் மறந்து வருகிறார்கள். தமிழர்கள் மறந்து போன போராளிகளை, தலைவர்களை நினைவுபடுத்துவது நமது கடமை. நாம் மறந்து போன தமிழினத்தின் வரலாற்று தலைவன் தோடர் தமிழரசன் அவர்களை நினைப்பது நமது கடமை. புதுமை சமூகம் படைக்க பெரு நெருப்பாய் எழுந்த தோடர் தமிழரசன் அவர்களின் வாழ்வை, ஈகத்தை தமிழர்கள் நெஞ்சில் பதிக்க வேண்டியதும் நமது கடமை. தோழர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல, விடுதலை அரசியல் என்பது சலுகை அரசியல் அல்ல, ஓட்டு அரசியலும் அல்ல, ஆண்டையிடம் பிச்சை கேட்பதும் அல்ல. மக்களை அணி திரட்டி அதிகாரம் ஆற்றத்தை உருவாக்குவது நமது அரசியல் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவனை வருகிற செப்டம்பர் 1, 2018 அவர் நினைவு நாளில் நாம் இந்த குறுந்தகட்டை வெளியிடுகிறோம். மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவை நமக்கு முன்வந்திருக்கிறது என்ற பெரும் முயற்சியில் இந்த குறுந்தகட்டை, இந்த பாடலை நாங்கள் வெளியிடுகிறோம். தமிழ் தேச மக்கள் கட்சியின் சார்பில் இந்த குறுந்தகட்டை வெளியிடுவதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இசையாய் இசையரசு ஸ்ரீபன்ராஜ், குரலாய் வெற்றி, எழுத்தாய் எழில் அமுதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.